0: ஃபர்ஹாத்க்கு அடு திவேஹி எஃப்எம்.
1: திவேஹி எஃப்எம்
0: திவேஹி நாயகு.
2: Nuwadiha Eke Megahertz, Divehi FM.